0: யாரும் ஸ்டீவன் சொல்லு. நைஃபால் செத்தனேல்.
1: அப்போ செயற்கையா கில்லா?
0: யாயா யா
1: சரி வீக்கன் பிரபுதன் இன்றைக்கு ஒப்பரங் கேப்போ நீ இடிச்சு வைக்கணும் மாம் அம்ம அம்மி உடச்சின மேலுக்கு வைக்கின் போய் சொல்லலாம் தோசைக்கு நிறு
0: செத்தனேர்
2: I skogen skulle være fest hos Bamsefar i Lia, for Bamse fyller 50 år omtrent på den.